அதுரம் மதுரம் நேனம் மதுரம் மதுராதிபதி ரகிலம் மதுரம் ஏசா ரஸ் ஏசா ஆனந்த் ஏசி மதுர்தா சன்சார் மே அந்யத்ர நஹீ தபி தோ தாஸ் ஆப்கி சரணோ கா சேவக் ஹே ஔர் வோ ஷீதல்தா வோ ரஸ் வோ ஆனந்த் ஹே கி கஹீ ஔர் இஸ் பியாசே மன் கி பியாஸ் புஜ்தி நஹீ.